மயின திக்ளம் ரான லாடி, மயின திக்ளம் ரான லாடி. மயின திக்ளம் ரான லாடி சமாசார் பத்தர் கேமத்த பூரி வினா உல்பத் ஹானிமா ஹையல்லா.